ebe ko jeji da ela pa to gbe pa de nu ko fisika dans sou et ton goan eh to bi mi do ku bi o eh mi ngun ba gba ti bi o pa ta keke o eh mi le abobobo gba kwa gba ja be wona me ya gba mi so apan me haya so ro robo to bi ba pone e tu mo no.